0: more than 100 children and their parents are here.
1: So there are around 100 children here. Like I said in the beginning, some were lucky. Some children were lucky that they were here. The school hours were on. Some had reached the school and it was lucky that they got saved from that flash flood which hit the entire area here.
0: Yeah. That victims area is not here. Below.
1: Yeah, near the river.
0: Yeah, neither.
1: So they were lucky enough. Some children were lucky.
0: Yeah. That time the school is running.
1: This is the epicenter of flash floods which hit Nepal on 26th morning, and right now we are just next to the river Bhotakoshi, which is flowing down from Tibet towards Nepal. The locals tell us here, before 26th, this was a very quiet, narrow river flowing quietly down the stream next to Rasua. Post flash floods, this river has widened. It's more fierce. The speed of the water is for you to see. This has also destructed the entire Betrawati Bazaar of Rasua. This, it seems, was a restaurant for the tourists, for the locals who wanted to come and have some a good time. Here we can see how the silt has submerged the entire kitchen of this building. You can see the silt inside the kitchen. The utensils and every little thing there is submerged in mud. What is more frightening for the locals here is the Betrawati Bazaar's condition right now. This is entirely submerged in boulders, mud, debris. So you're seeing the first pictures on NDTV of Rasua district where the destruction has taken place. This entire area was totally cut off from rest of Nepal for initial 2 days.
2: Shifting our focus to news that's coming in from Tamil Nadu, where the VCK and DMK has flagged the case of omission of Periyar and Nehru and Ambedkar's name from the backward classes welfare department policy note. The TVK has gone forward to clarify, saying that they will table the new version of the policy book and respects all leaders. VCK leader has urged Chief Minister Vijay to intervene and demanded for grants for the backward classes welfare department, where discussed in the Tamil Nadu Legislative Assembly on Thursday. Now, VCK has flagged the alleged omission of the names of Periyar, Jawaharlal Nehru and B.R. Ambedkar from this year's policy note of the department. Let's take a look at some reactions that are coming in.
3: இந்த இடத்துலையும் நாங்கள் எங்களுடைய கொள்கை தலைவர்களையும் சரி, வரலாற்றில் மக்களுக்காக உழைத்த எந்த ஒரு தலைவர்களையும் நாங்கள் வந்து மறக்க மாட்டோம். அவளுக்கு உண்டான செயல்பாடுகளுக்கு உண்டான மரியாதையில் வழங்கக்கூடிய அரசாக நமது தமிழக முதல்வர் அவர்களின் அரசு, மாநில முதல்வர் அவர்கள் சி ஜோசப் அவர்களின் அரசு செயல்படும் என்பதை என்ன தெரிவித்துக்கொள்ளுங்கள்.
4: வந்து பிற்படுத்தப்பட்டோர் மானியம் வந்திருக்கு. அதனால் கலைஞருடைய திமுக ஆட்சி காலத்தில் பெரியார், அம்பேத்கர், நேரு இவங்க மூணு பேருடைய பேர் ஏற்படும். ஏன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் நல்லா பிற்படுத்தப்பட்டோருக்கு உரிமையே இந்த மூணு பேர் இல்லைன்னா போயிருக்கும் 1900. அதனால தான் ஒவ்வொரு முறையும் பிற்படுத்தப்பட்டோர் மானியம் வருகிற போது அந்த மானியத்துக்கு சமர்ப்பிக்கிற பாலிசி நோட்டில் பெரியார், அம்பேத்கர், நேரு பேர் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் இல்லை. ஆனால் பெரியார் படத்தையும் அம்பேத்கர் படத்தையும் போட்டு ஏமாத்துறார் விஜய்.
5: கொள்கை விளக்க குறிப்பில் வழக்கமாக இடம்பெறும் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகியோரின் பெயர்களும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பெயரும் விடுபட்டிருக்கிறது. இது உள்நோக்கத்தோடு நடந்திருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. அதற்கு பொறுப்புள்ள அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் உரிய விளக்கத்தை அளிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இனி வரும் காலங்களில் அது போன்ற பிழைகள் நடவாத வகையில் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளையும்
2: விஜய் இஸ் ஜாயினிங் அஸ் ஆன் தி பிராட்காஸ்ட்.